阿爹哭。阿爹哭不好。那我去了妈的一个人在这里。那 state in Lagos, 不能让你哭。那我不能让你把你的手还是让你把你的手。Mana huko akorongwa iri na na ya webe ke ha vue fu mande vu ogo mande vu webe mande vu ma ala ti hunji e megene hunji e megene na landi ozo hunji e na e megene